மக்கள் மத்தியில் தரும் கியா சந்தோப்பு தான் ஜரிவசி ஆகாஷவாணி இம்ஃபால்கி எஃப் எம் சங்காய் சென்னல் தகினி ஹவுஜிக் பும்பம் அசித புதுன லாக்சரி ஃபில்மம்கி செய்தா லக்கிபூர்கி லக்கி பியாரி நீங்க பயாய் லக்கிபூர்கி லக்கி பியாரி ஃபில்ம் அசி இங்கிலீஷ் அணி தருக்த இபுதோ ஃபில்ம் கிரியேஷன்கி மகாத புதோக்கிப ஃபில்ம் அமனி ஃபில்ம் அசிகி டிரெக்டர்ன லாமியும் சூர்ஜகாந்தா ஃபில்ம் அசிதகி நோபொய்கி கொஞ்சேல்த ரோசன் சோரோக்காய்பம்ன சைரேங்க அமதி சமுரவுபின சைராங்பிஷை சை குதல் தௌஜரி தாமினசி

0: சங்கை சேர்ந்து ஹவுசிங் சந்தோக் சரி. குட் ஈவினிங் மணிப்பூர். நெசுக்கு தொடர்ந்து லைசரே லைவ் ஃபோன் இன் மணிப்பூரி ஃபில்ம் இசை தொடர்ந்து மசுக்கு தம்பக் ஹவுசிக் அக்கொய்கி மொபைல் நம்பர் 8798032 93 ஹந்தோக் சரி. மொபைல் நம்பர் அமுக்தங்க நிசிங் சரி 8798032 93 ஹைப நம்பர் அசுத டெலிஃபோன் தோபிரக்துன நுமிதாங்கி புங்மாப்பல் ஃபாவுகி மனுங்க கொய்தாபிப மணிப்பூரி ஃபில்ம் இசை சிங் தாபிப யாரகனி. தொடர் மசுக்குதமக் அதுங்கி ரேடியோ ஹோஸ் தொக்சோம் ரவிச்சந்திரகளுன கைதியம் புயினச்சந்திரன தோறும் தவிரிப மயாம்பு தராம் நோக்சரி. ஹவுசிக் டெலிஃபோன் கி லைன் சுலாக் பாவுடி அகந்த ஃபோன் கொலோக்க சகி. ஹலோ ஹலோ லைபக் திபனி அகந்தகி டெலிஃபோன் கி லைன் சி கனெக்ட் தோபு ngamdre. தம்சரிப ஸ்டுடியோ கி டெலிஃபோன் நம்பர் 8798 03 293. ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் சார்.
0: குட் ஈவினிங் கனவா வீரவனோ. நுமித்து டெலிஃபோன் லைன் பங்கி ஹோக்ரேவ ஹோய் ஹோய் லேப்தபாய் சோனும் சான்பிபி சோதிமா லேனா ஹோய் ஹோய் ஃபனி ஃபனி நாய் கண்டிப்பா மத்தியம் தங்கோ
1: தாங்கலோ
0: லைனா நீங்க கம்பியும் கம்பியும்
1: நோய்
0: சரி தாபிரசி.